அவ்வைக்கித்த வருவரியங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங்கேனுவ துப்புரங்கத்துப்புராங